0: ஸோ அங்கவங்க நெல் பண்ண பச்சிருப்போம்ல ஹலா பங்கே லா எக்ரிகல்ச்சராக புத்த நெல் பண் எக்ரிகல்ச்சர் புசி புத்த லால நெல் பண்ண பிப்போம்ல சரி நீங்கள் அரங்கல அலங்கத்தும் நெல் பண்ணாங்க பச்சிருப்போம் பா நெல் பண் அலங்கத்தும் இந்தியாவில் ஆனால் தாங்க ஹிதா நெல் பண் அம்மே நாங்கள் சிச்சார போக்கே அலங்கத்தும் பண்ணி சொருரே உனே தே நெலிய சன் சொன்ன தப்சிங்கே போகமுனி பசி நெல் பண் சே நாங்க பண் ஹெக் ஹெக் புலத்தே ஹலாத்தும் தா லாம்சு கலி லுபுசு நெல் மாட்டா தான் லாலோ சரி நெல் நீங்க சாரங்களோ லப்பென்ட்ரு புட்டோ தக்கு நோன்லா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அம்மாலோ கிடாம் தாங்க யாக்கம் வச்சுக்கலோ தாரிக் போவானி துபாயாலும் சித்தமே நெல் பண் லா மொதர் ஃபார்மால் லப்பென் சோசியல் ஆக்டிவிஸ்ட் போ அண்ணங்க நெல் பண்ண பஜி
1: இருப்போம்
0: தாசி நெல்லிக்கே தோம்லோ கதை பயிற்சி தேங்கலாம் ஸ்டேட் நேஷனல்
1: லப்பென்
0: இன்டர்நேஷனல் தான் நெல் பண்ண பஜி இருப்போம் தாசி நெல்லிக்கே நெல் மிதா மலை சிப்புலோ நெல் நீ கசி பதுக போலோமா மாத்தி நீ கொப்பாயில பசி நெல் சிப் நெல் மிதா மதா சார்ஜுல
1: அதே
0: பினி இன்டர்நேஷனல் சன்கே மோப்பே நெல் புலோ இமேக் தாசி சார் தர்தே இஃபன்கே சித்தமே ஹலத்தும் தலை ஆனா மேக்கி ரே நான் சார் தரப்போ நீ எல்லாம் வந்துச்சு ரோலோ நான் கவாய் பந்தைகப்போ பெண்ணிலி ஃபனாங்க பஜிரப்போ பெண்ணிலி மிதாங்க நெல் நீங்க சாரம் பிக்லோ பின்னிலே தான் சித்தமே லடாக் நாளை தும் லா ஆல் இண்டியா ரேடியோ லா திபு ஸ்டேஷன்லாம் சித்தமே நாங்கள் சார் பாப்போன்னு போ நெல்லி நாளை தும்ப சித்தமே சுரி சுரி நீங்கள் ஆக்கலாம் பெண்ணால் தான் சோரோலோ லா பெண் கார்டும் பஜிருக்கலோ
1: சரிக்கலோ நாங்களே ஃபன் ongdung alam nang linanga chithan pen e rada tum ale ki long nang li pinang an saikati ki pen ko anale long mala so puthang nang linanga than pajir mia pot tang ti li ka chithan dam nang ji ke do ik piklang te ma sada me apor alam do pot si pini ke le tum lada kan le ribek chek nang nang li lada kan ki wang apor nang li phana ki ro nang piklo nang li prang ke klem ki dam jason an ta me nang li phan hirju me sada me nang pidun lo
2: la pona parnal tom che huchi pot lam che arjik long ta lo lake akasmani dipu Japan at along
3: this is dead
4: Asian Games 2026 Aichi Nagoya
5: Hello and a very warm welcome to all the listeners of Akashwadi. Dosto, main hu Sakshi Mandwal aur mere saath is waqt yahan par maujood hain Shabab Anwar. Hum lekar aa gaye aapke liye shaam ke 5:30 baje ongoing Asian Games 2026 ke live updates aur aapko bata de ki aaj ke din ki athletics ke events ki finally shuruaat ho chuki hai. Ji haan, these events started off with the men's 100 meters in which Animesh Kujur and Gurinder Veer Singh from India qualified for the men's 100 meters semi-final at the Asian Games. Animesh Kujur finished third in a heat and clocked 10.36 seconds to finish behind Thailand's Puripol Boonsoon and China's Zheng Kili. Kujur's third place finish was enough to earn him a qualification for the semi-final. Wahi par agar baat kare Gurinder Veer Keith, unhone finish kiya second in heat 4 of round 1. Gurinder Veer clocked 10.38 seconds to finish behind Oman's Malham Al Balushi, who won the heat in 10.29 seconds. His second place finish was enough to earn him a place in the semi-final. To ummeedein ab in dono se rahengi sari hi bhartiyon ki hame ant mein ek medal ki yahan se सिर्फ गुंजाइश नहीं मेडल लेकर भारत में ये दोनों में से कोई एक तो जरूर वापस आए अब बात करते हैं वहीं पर वुमेन्स हेप्टाथलॉन के शॉटपुट में जहां पूजा हैज मूव्ड ऑन टू द फोर्थ पोजीशन इंडियाज पूजा मूव्ड ऑन टू द फोर्थ पोजीशन आफ्टर रजिस्टरिंग अ थ्रो ऑफ 11.44 मीटर्स इन अ थर्ड अटेम्प्ट पूजा हैड रिकॉर्डेड 11.20 मीटर्स इन अ फर्स्ट अटेम्प्ट बिफोर फाइनली मैनेजिंग 9.91 मीटर्स इन अ सेकेंड लेकिन क्योंकि उनका 11.44 मीटर का तीसरा अटेम्प्ट उनका सबसे बेस्ट था उसको कंसिडर किया जाएगा एंड शी इज मूव्ड ऑन टू द फोर्थ एथलेटिक्स ट्रिपल जंप के अंदर भी निहारिका वशिष्ठ की कुछ ज्यादा बहुत बेहतर अच्छी शुरुआत नहीं रही है फर्स्ट अटेम्प्ट उनका फाउल हो गया था लेकिन उसके बाद अगर बात करें आशा लांगू की कि तो उनका एथलेटिक्स ट्रिपल जंप में पहला अटेम्प्ट ही बहुत अच्छा गया था 13.43 का जिसकी वजह से क्योंकि उनका दूसरा अटेम्प्ट फाउल कंसिडर हो गया था बट पहला अटेम्प्ट इतना अच्छा होने की वजह से शी स्टिल इन दैट सेफ्ड बफर वेयर शी कैन होप टू गेट क्वालिफाइड इफ She is able to either better her third attempt or possibly this in itself achieves her that. अभी तक की एथलेटिक्स की यही अपडेट्स हैं आपके लिए दोस्तों ये अपडेट्स लगातार जारी रहेंगे हर घंटे में क्योंकि एथलेटिक्स के अंदर और भी अपडेट्स आते रहेंगे शबाब
6: और उधर स्क्वाश की बात करें तो ये भी एक ऐसा खेल है जिसने आज पूरे दिन भारत की पदक की उम्मीदों को जिंदा रखा है पूरे दिन भारतीय खिलाड़ियों ने शानदार

ரேடியோ நங்கர்ஜி டுன் கச்சிங்காரில் பண்ண போனால் தோம் அசான் அசான் இங்கிலீஷில் அழைச்சி லாங்டாங்களா ஸ்டுடியோ குறைய போர் போர் பாய் நெருக்கிய கிரிப்போ பிளேங்க்டாங்களா.